0: பவுலுத்துமான் விசின் கொரிந்து வருண்கள் எனலது பழமு ஹசுனின் கொட்டசகி சகோதரவருணி அப்பே பியவருண்ட குமக் வேதை ஒப்பட மதக்கர தீமட்ட மம கெமத்தெமி ஓஹு சியல்லோம வலாக்குலக மக பெண்வீம லெபூஹ ஓஹு சியல்லோம ரத்து முகுதின் இத்தர ஊஹ சியல்லோம வலாக்குலகது ரத்து முகுதிது மோசஸ் சமக சகபாகி வீமட பௌத்தீஸ்மே லெபூஹ சியல்லோம எக்கம அத்தியாத்மிக ஆஹாரே அனுபவ கலஹ எக்கம அத்தியாத்மிக பெண் பானைய கலஹ ஓன் பானைய கலே ஓன் கெட்டுவகிய தீவ பர்வத்தய கினி ஏ பர்வத்தய நாம் கிறிஸ்துன் வஹான்சேய எஹெத் ஓன்கின் வெடி தெனைக்குட்ட தெவியன் வஹான்சேட்ட பிரசன்ன வீமட நுகைக்கி வீய எபெவின் ஓஹு காந்தார ஏதி விநாஷ ஊஹ ஓன் நபுரு திசட்ட எலும் கலாக் மேன் அப்பத் நபுரு திசட்ட எலும் நுகரண பின்ச மே சியல்ல சிது ஊயே அப்பட பாடமக் வசேனி ஓன்கென் சமஹரைக்கு மெசிவிலி கீவாக் மேன் மெசிவிலி நொக்கியன்ன மெசிவிலி கீமேன் ஓஹு மாரையா விசின் விநாஷ்கரணு லெபூஹ மே சியல்ல ஓன்ட சிது ஊயே பாடமக் வன பின்சய ஏவா லியனலத்தே யுகாந்தேட பெமின சிட்டின அப்பட அனுதுரு எங்கவீமாக் வசேனி தமா ஸ்தீரவ சிட்டின்னேயை சிதன்னா நுவட்டன லெச பரிசம் வன்ன தேவவாக்கியமிசேய
1: திவ்யன் வகசீட்டு ஸ்தோஸ்ர வேவா
0: சுப்புவச்சயனது

0: எலியாசர்ட்ட தாவு மத்தாந்து, மத்தான்ட்ட தாவு ஜாகோப்து, ஜாகோப்ட்ட தாவு மரிய துமீகே புருஷாவு ஜோசெப்து உபன்னோய. மரிய துமீகின் கிறிஸ்துஸ் நம்மு ஜேசுஸ் வான்சே உபன்சேக. மெசே ஆப்ரஹாம் பட்டன் தாவித் தக்வா பரம்பரா சியல்ல தச சதரகி. தாவித் பட்டன் பபிலோனியே விப்ரவாச கதவீம தக்வா பரம்பரா தச சதரகி. பபிலோனியே விப்ரவாச கதவீமே காலே பட்டன் கிறிஸ்தூன் வஹான்சே தக்வா பரம்பரா தச சதரகி. யேசுஸ் கிறிஸ்தூன் வஹான்சேகே உபத சிதுவூயே மெசேய. உன்வஹான்சேகே மேனியன்னோ மரியதுமி ஜோசெப்ஹா விவாஹகிவிசகென சிட்டியதீ ஓன் எக்வன் பெர சுத்தாத்மியானன் அனுஹசின் ஏ கெப் கென சிட்டின பவ தெனகன்னா லதி. ஏகே சுவாமி புருஷாவன ஜோசெப் சத்புருஷேகு ஊபெவின் ஏய பிரசித்தியே நிந்தாவட நுபமுனுவன அதஹசின் ரஹசின் ஏய அத்தர தமன்ன சிதாகத்தேய. ஏஹெத் ஓஹு மே காரணே கென கல்பனா கரமின் சிட்டியதீ ஸ்வாமின் மகான்சேகே தூதயெக் சிஹினேக்கின் ஓஹுட தர்ஷனே வீ
1: தாவிதே புத் ஜோசப் ஒபே பிரிந்தவன மரியா பாவா கன்னட பிய நோவன்ன மந்த ஏ கேப்கென் ஏத்தே சுத்தாத்மேனன் அனுஹாசினி ஏ புதேக்கு பிஹிகரன்னிய உன்வஹான்சேட ஜேசுஸ் யன நாமிய தேபியுதுய மந்த சிய செனக ஓன்கே பாபோலின் முதாலன்னே எதுமானோய.
0: மே சியல்ல சிதுவூயே சுவாமின் வஹான்சே திவசிவரையா லவா கியவு கீம இட்டுவன பினிசைய. எனம்
2: மென்ன கன்யாவ கப்கென புதகு பிஹி கரன்னீய உன் வஹான்சேட இம்மானுவேல் யன நாமய தபனு ஏத
0: யனுய. ஏ நாமே அர்த்தே நம் தேவியன் வஹான்சே அப்ப சமகிய யனுய். ஜோசப் நிந்தின் அவதி ஊவிட சுவாமின் வஹான்சேகே தூதயா ஓஹுட அனுகல லெச சிய பிருந்த கெந்தாகின கியேய. ஏத் ஐயட புத்ரியா லபென துரு ஓஹு ஐய சமக சஹவாசே நொயதினி. ஓஹு உன்வஹான்சேட ஜேசுஸ் யன நாமய தெவிய.

0: கேட்ட சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோரேஷிபாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்ஹர்சிகே சிங்காசன இதிரியே சிதிதா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகல்வாதேவா அபகேதவே சுவாமினி.